ஒவ்வொரு நொடியும் ஒலிக்கும் தமிழ் உணர்வாக மாறும் அந்த ஓசை சக்தி FM 103.9 104.7.

0: புதிய நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும்
1: இதுவரை நேரமும் சந்தோஷமாக சக்தியின் மலரும் சக்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைத்து அன்பான உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் கலையகத்தில் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு கனா இணைந்திருக்க போறாரு. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்றும் நேசத்திற்குரிய அதித்தி.

0: நேரம் 6:15.
1: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே SLT மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.

0: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய காலை நேரத்தில் உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு இன்னும் பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்தும் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். அது பற்றி தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைய தினம் நாங்கள் நாளை நடைபெறுகின்ற விஷயங்கள் சம்பந்தமாகவும் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதுக்கு முதலில் நாங்கள் இப்பொழுது பார்க்க போவது இன்றைய நாள் பற்றிய விவரங்களோடு இணைந்து கொள்கின்றார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 2026 ஆகஸ்ட் மாதம் 3 திகதி பராபவ வருடம் ஆடி திங்கள் 18 நாள் திங்கட்கிழமை பஞ்சமி திதி இரவு 10:54 வரை அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் திரட்டாது இரவு 10 வரை அதன் பின்னர் ரேவதி சித்த யோகம் முழுவதும் ராகு காலம் காலைகளும் 9:39 வரை சுப நேரம் பகல் 12:16 to 1:50 வரை இன்று சிராத்தம் செய்ய வேண்டிய திதி ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி. இனி இன்றைய பலன்கள். முதலாமன் சமபலன், இரண்டாமன் கவலை, மூன்றாமன் ஆனந்தம், நான்காமன் விருத்தி, ஐந்தாமன் துயரம், ஆறாமன் அதிர்ஷ்டம், ஏழாமன் ஆக்கம், எட்டாமன் யோசனை, ஒன்பதாமன் அனுகூலம். இன்றைய சிந்தனைக்கு மனிதனது வாழ்க்கையில் விதிதான் இன்பத்தையும் துன்பத்தையும் அளந்து வைக்கின்றது. பாவமோ புண்ணியமோ அதனது பலாபலங்களை அனுபவிப்பதில் எவருமே தப்புவதற்கு விதி விடமாட்டாது. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும் என்கின்றது திருவாசகம். விதி நன்மையையும் இன்னல்களையும் அளிக்க வல்லது. ஊழ் என்பது பொருள் முதிர்ந்தது அல்லது பக்குவப்பட்டது என்பதாகும். தமது முன்வினையான சஞ்சித வினத்தொகுதியிலே பலன் தருவதற்கு பக்குவப்பட்டு மினங்களின் பகுதிக்குரிய பெயரே விதி என்று சொல்லப்படும்.
0: நன்றி ஐயா. இன்றைய நாள் எப்படி சந்தோஷமாக நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அதுக்கு முதலில் எங்களுடைய சிறார்களுக்கான குட்டி புதிர் ஒன்று இருக்கு. அந்த புதிரையும் நான் சொல்லிடுறேன். அந்த புதிருக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியாகிக் கொள்ளுங்க. ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் சேர்த்து வயது 66 அப்படி என்றால் தந்தையினுடைய வயது மகனின் வயதின் தலைகீழ் பெறுமதியாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன வயது இரண்டு பேருக்கும் என்பதுதான் கேள்வி. ஒரு தந்தையின் வயதும் மகனின் வயதும் சேர்ந்து 66, தந்தையின் வயது மகனின் வயதின் தலைகீழ் எண்ணாக இருக்கிறது. எனவே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அப்பாக்கு எத்தனை வயசு, மகனுக்கு எத்தனை வயது என்று கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. இது ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் ஹரிஹரன் பாடும் பாடல்.